0: ஓ பாட்டு தூடா.
1: சிர்ஃப் நம்பர் ஒன் லோக் சுனதே ஹே நம்பர் ஒன் ரேடியோ ஸ்டேஷன் ரேடியோ ஆலிவ் 106.3 FM. Unlock your child's potential with Brilliant Qatar. 15 years of excellence and trust. Expert coaching for NEET, JEE and CBSE. Offline and online options. Our 6th branch is now open at Alwakra. For more details, call 500-56123.
2: Hi everyone, I am Arman Malik. 106.3 FM, Radio Olive. Jio Bindas.